0: நான் பாய் பொழுது போய் ஏந்து அல்லா உன் நீ நாக்கு எண்ணி தப்பியா? நீடா உப்பு மூட்டுற மாதிரிஞ்சா தடினா என்னன்னே பத்தை கறக்கிட்டேன் தானே.
1: ஓ அதான் காவேரி, அது நோட்டு நங்கட மகிழா மண்டலத்துல வண்ண யோக சிபிரம் நடத்தியனுண்டல்லா.
0: அக்குவா
1: நான் இக்க எக்கோல யோக படிப்புக்கு போயிண்டுள்ள.
0: ஓஹோ
1: அதுல யோகா பிராணயாமா தியானா பின் சவாசம் அண்ணான் என்று பாரி சாயோட நீ தப்ப காவேரி.
0: அக்குவா
1: அதெல்லாம் ஊட்டத்திர பகியூ ஹிதமித்தவாய் தூங்கொண்டு வந்து உண்ணுவா.
0: அது மாத்திரம் நட கையில் கையில
1: நாங்கட வைரஸுக்கு தும்ப திந்த தெங்கி இன்னே பண்ணபிச்சுன்னு போயண்டிப்பா. ஈ வயசில் கவிதி நாங்க மக்களுக்கு தொந்தர கொடுப்பாங்கிஞ்சா
0: நேரு
1: நங்கட தடிக்கு ஈ தரத்துல வியாயமா மாடிச்செங்கி நல்லா ஆரோக்கிய கிட்டுவா.
0: நேரு நல்ல தக்க எண்ணிய முடி. அதே இக்க கொத்தாச்சு முடி. ஈ மொபைல் வந்த பிஞ்சா நான் பத்த சோமாரியாய் தேர்ந்து அதே நட சமைச்சுக்குன்னு ஓரமா நாக்கு பாய் காட்டுவா. இக்கிக்கா மொபைல் வந்த பிஞ்சா அம்மா நீ அறுத்தறிஞ்ச அனங்கத்தை கைஞ்ச நாலு திங்கத்தஞ்சி 10 kg ஜாஸ்தியா ஏந்து.
1: இங்கன்னு மடன காவேரி இக்க நோட்டு ஜும்போ ஜிம்மு நீண்டு பாலுப்பறி எல்லாம் உண்டு. ஆச்சுங்கி நங்கக்கு இதெல்லாம் கையோ கொண்ட காவேரி, நங்கக்கு கை காலு ஒந்து ஒருத்தோ கையில யோகாச்சிங் ஒன்று இல்ல. மேட்ர கொடியில அங்க அண்ணி தப்பனைக்கு ஆழவான உசுர்ற ஜொத்தில் அபியாசம் மடிச்சுங்கி நங்கட தடி தனாலே கம்மியாயிரும்.
0: ஐயோ கமலா, தாடுதோ ஒரு வேன்ற சத்துக்க பச்சா. நான் அங்கட சஞ்சுக்குண்டனே பாத்துக்காம்பா. பெக்கடா
1: அல காவேரி, நாக்கு பாரி குஷியாச்சு நீ நான் லாச்சாரி ஆயிட்டியேந்து எண்ணி துளியல்லா. தும்ப குஷியாச்சு நீனு பாலா. நாளைஞ்சா நங்க நங்கட தடிக்கு ஒரு கண்டை வியாயமா மாடிச்சங்கி ஆரோக்கியத்துலும் இக்கொல்லு நானும் நீனும் எக்கொல்லு கண்டனைக்குவாப்பா பாச்சா.
0: அக்குரே நேரே நானு அதே கேன முடியன்னு இக்க மழை ஜாஸ்தியலா. மழை கம்மியானதும் சஞ்சுக்குண்ணா அல்ல பிடிச்சுட்ட வேச்சா காரூருக்கு. இக்க சத்திய கதை எந்தோ நீ கண்ணு அக்கலை ஆ வேன் சத்தாயனுண்டு நாளை மாடறே
1: போனு காவேரி. ஆச்சு
0: ஓகேப்பா பாய்
1: பாய்
0: கமலா
1: பாய் காவேரி.
0: பழான ஜாத்தி நாய் தாறு பாத்தீங்க குறப்பதே இல்லை. முண்டத்தை அக்கிண்ண குஷால் நகர கோப்பஞ்சி 20,000 கொடுப்பஞ்சி எடுத்த வந்து கை வங்கி ஆ பெக்கள கோப்பஞ்சி ஆ சவுண்டி தாயிர கைஞ்சி நாய் குறப்ப குறிச்சி பஸ்ம கட்ட வந்து விடணும். எல்லிக்கரை போய் திஞ்ச இச்சக்கு நேரம் ஆடியண்டு நாங்கள் மஜ்ஜனுக்கு எத்தனை அடிக்கை மாடுவோம் பாரா. காத்து காத்து மதிய ஆச்சு. ஆ நீத்து மூடி கேட்டு நின்று அடிக்கை வந்து ஒவ்வொரு சாமானம் இல்லை எந்த மாடுவோமாவே நீண்டு அங்கே நான் ஒண்ணுன்னு சென்னை முளைக்க கட்டின முதிரனை நான் அந்த கட்டி வச்சது உண்டு. அதனே சென்னை கண்ணி மாடோஞ்சி எத்தனையே நீ ஒரு தண்டு முட்டை பாக்கி உண்டுச்சால அதை நான் பரேந்து எண்ணி.
2: ஓ நீங்கட பரீ எந்த திம்போ எந்த அடிக்கை மாடோ இதே ஆயிப்போச்சு. பொலாக்கஞ்சி டிவி நோட்டு வீர பைட்டா கணிக்கே மொபைல் ரீல்ஸ் மாதிரி நிப்பிரா தண்டாடுற ஒரே கத்தை. நீ மனேரா ஆண்டு நாக்கு விவரம் வந்து இப்பில்லையா பொலாக்கு திஞ்சு நீங்கட மூணு நோட்டியும் அழுத்த தேங்கி பொறமைத்திர கார் பார் தார் மாடோ ஒன்று அம்மா நோட்டணும் அம்மத்தே.
3: அதெல்லாம் இரடு நீட கையில் எந்த திருட்டுடிய.
2: ஓ அதா அந்த நீ கேட்டுக்கிஞ்சியல ஜுவல்லரி ஷாப்ல சோந்த கலர நெக்லஸ்.
3: ஓ நான் அந்த நோட்டுனா சோந்த கலர நெக்லஸ் எடுத்துன்னு வந்தேதா.
2: இல்ல நட தக்குமத்தை கேடு
3: என்ன
2: இதனே பேட்டையில் போயண்டு இப்பக்கா நீட செற்பத்திர ஃப்ரெண்ட் லத்தன்ற லத்தனும் அவட வடிய திலீப்பனும் கண்டனா அல்லிஞ்ச அண்ணன் குழங்கு அங்க நினைச்சு லத்தங்க மால் எடுப்புக்கு வந்தேன்.
3: ஓ நீனும் போய் எங்கட கூட நீனு மொனியாந்து மழு கொடுப்பக்கலே நான் கொத்தாச்சு நான் குள்ள சோந்த கலர் நெக்லஸ் எடுப்பக்கே நீ மழு கொடுத்தோண்டு.
2: ஐயோ நல்ல தமாஷி நீங்கட அல்ல முடி நீ கொத்துலியா நீட வடைய குபேர வந்து அல்லாந்து நாக்குள்ள 4 acres தோட்டத்து 40 kg காப்பியும் 3 kg மழுன்னு கொடுப்பஞ்சி நெக்லஸ் எடுத்தக்கா போற வியாபாரக்கு பிக்ஷை கொடுப்பதா பேச்சர மாடத்தை காலை கூடி வப்பக்கா எடுக்கண விஷேக் பரனைக்கா அதெல்லாம் இரடலி ஜுவல்லரி ஷாப்புக்கு போச்சு இல்லாத்து அக்கடைக்கு நானும் திலீப்பனு எந்த மாடிச்சேன்ச்சேங்கி பக்கத்து குட் ஐட்டன் மாறி அணிஞ்சத்து நண்டு நங்க தண்டோடு போய்த்து 400 rupees அணிணித்து கேஜிக்கு நங்க தண்டோடு அதை எடுத்தோண்டு அரை அரை கேஜி எடுத்தோண்டு ஜாக காலி மாடிச்சு இதா எடுத்தா.

0: முக்கிய பாத்திரதாரியா ஸ்ரீமதி கோதைங்கட யமுனா நரேந்திரண்டைங்க, மாயாய்த்து காவேரிர பாத்திரத்து ஸ்ரீமதி செரியண்ட ஷம்மி புண்ணச்செண்டைங்க, மோகன் ஆய்த்து சஞ்சுர பாத்திரத்து ஸ்ரீமதி சிறியப்பண்ட வனிதா டேனிரைங்க, மைமல் ஆய்த்து மீதுர பாத்திரத்து ஸ்ரீமதி மாச்சிமட ரூபா சதீஷ் ரைங்க, மாயிரா ஸ்னேகிதையாய்த்து கமலண்ட பாத்திரத்து ஸ்ரீமதி ஹெம்மச்சிம்மனே லதா கணேஷ் ரைங்க, மைமா நீதுரா ஸ்னேகிதையாய்த்து கீதண்ட பாத்திரத்து உண்டு.
1: இன்னைக்கு முல்லரா ஜிம்மி ஐயப்பா அங்க எழுதித்து பாடுன ஒரு பாட்டு.

ராதோ கங்கை அதே ஹரிதன் செல்ல சங்கவே, போகவும் மையல் ஒரு பழகன் செல்ல தெண்டவே, ராதவும் கங்கையாகி ஹரிதன் செல்ல சங்கவே, போகவும் மையல் ஊரி பழகன் செல்ல தெண்டவே, ஜகதளு

மிருதங்கம் பை கே வி ரவிசங்கர் சர்மா அண்ட் ஆன் மூர் சிங் லிகித் கே எம் எஸ் சுப்ரதீப் அப்னே பாசுரி வாதன் கா ஆரம்ப வல்லபா நாயகஸ்ய சே கர் ரஹே ஹே. யஹ முத்துசுவாமி தீக்ஷிதர் கி சுந்தர் ரச்னா ஹே ஜோ ராக் பேகடே ஔர் ரூபக் தால் மே நிபத்த ஹே. எஸ் சுப்ரதீப் பிகின்ஸ் ஹிஸ் ஃப்ளூட் ரிசைட்டல் வித் வல்லப நாயகஸ்ய, அ பியூட்டிஃபுல் காம்போசிஷன் ஆஃப் முத்துசுவாமி தீக்ஷிதர், செட் இன் ராக பேகடே அண்ட் ரூபக தாளா.